ஏஷா அசசிந்து கடை வினாடி ஹத்தலிஸ் தேகாய விழாவிக் மன மதக்கரன்னோனி மே விழாவித் வேற மகாஜன சம்பதகேன மகாஜன சம்பதகேல கேன கோடிபதியே லட்சபதியே கரண நேத அடசிய வசக்கட்ட வெடி காலையாக ரட்டட்டம வாசனாவ கியாதின லொத்தரைய பிரமுகியாவகிம லொத்தரை லோகே ராஜ கிருள மகாஜன சம்பத் இத்தி லொத்தரை ரட்டைய சங்வதனே சௌக்கிய அத்தியாபனிய மகிம ராஜ சேவை பவத்துகன் அவசியக்கென்னே ரஜேகாமத்தார முதலட்ட ரிஜோமதாயக வேணும் ஏகமன் சுபிரி கோடிபதி வாசனாவந்தியோ தொலோஸ் தினேக் சுபிரி மோட்டராத ஹிமிகாரோ எவகேம லட்ச விசிப்பாக ஜயகிராஹக்கியோ துன்சியக்கட அதிக பெருசாக் ருபியா லட்ச தாய ஜயகிராஹக்கியோ பஸ்தினிக் லட்சபதியன் ஹயதாஹக்கட அதிக பெருசாக் யத்துருபதி ரன்காசி வவுச்சர்பத் வாசனாவந்தின் நேது மே ரட்ட புரா பிஹிக்கரான் ஜாதிக லொத்தரை மண்ணேட அவஸ்தாவக் லபிலத்தினோ திதாஸ் விசிப்பா வர்ஷி ரஜீகாபத் தர முதல் ருபியால் கோட்டி தேசிய விசாக் இடத் வெடி நே முதலாக் தீலத்தினோ இதை லொத்தரைய பிரமுகியா எனையை ஏ மதா கிரீம கலை மே வருஷம் மேவெனுக்குட தாவன சுபிரி தியாகலாவியா மகாஜன சம்பத லொத்தரையின் பமனாக் பிகரன் ஹேக்கியாவக் லபிலதியினோ ருபியால் துன்கோடி ஆறு லட்சி இக்மு சுபிரி தியாக வாசனாவந்தியா அனுராதபுரி கே சந்திரலதா மகாத்மிய யாகி டிக்கெட்

0: மாணவிய பிரேமி சௌந்தர்யாத்மக வியமன
1: சந்ததிய தகர
2: FM 93.5 FM 93.7 Lakhana Radio ITN